0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Samutsari is one of three Filipino radio shows on 104.6 Planet FM. Check our website planetaudio.org.nz or look in the timeout section of Saturday's New Zealand Herald. All the news and information to help you thrive over 55 is on Senior Focus, on air at 5:25.
2: We can become one of those rapidly growing groups who have the audacity and courage to believe that we actually can change the world.
1: Technology, entertainment, design, and much more. TED Talks brings you inspiring presentations from speakers across the world. Hear activists, experts, and thought leaders sharing their ideas and stories. Wednesdays at 2:10 p.m., only live and only on Planet FM.

0: செய்திகள் இட பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: நடைபெறும் இந்த முத்தமிழ் இசை வானொலி நிகழ்ச்சியை பிளனட் ஆடியோ

0: place.
1: ਇਹ ਸਾਡੀ ਥਾਂ ਹੈ.
2: ਉਹਦੇ ਕੇ ਤੈਫਾਂ.
0: Our place, Auckland.
3: Good weather, good people, and I like it.
4: I love weather here. Not too much hot and not too much cold.
5: I love the fact that I'm in the center of a very, very busy city and there's all these amazing parks. I can enjoy solitude in the center of a city with 1.something million people.
6: I do like Auckland because of the business. And also I like the weather over here and I like the people.
7: Every community is living very peacefully and friendly. This I like.
0: On air, online, on mobile. planetaudio.org.nz. The Community Connection.
8: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
9: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
8: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
9: சிந்தனை செய்திகள்,
8: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
9: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
8: சிறுவர் நிகழ்ச்சிகள்
9: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
8: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: Love the West Coast.
2: It has beautiful scenery. The harbour is absolutely amazing.
3: Good weather, good people, and I like it.
4: My favourite thing about Auckland is the amazing views that I get when different parts of the city.
5: Leonard. Bring it on.
6: Loving Auckland, our diverse city. Planet Audio.org.nz.